பிரமானந்தம் பரமசுக்கதம் கேவலம் ஞானமூரத்தி த்வந்த்வ சித்தம் த்ரிகுண ரசிஷ்டம் சத்குரும் தம் நமாமி.